0: ஆகு தும் பீஹது கசி ஏசே புரே அம்பி நகி ஏ தோத்தி பீத சாரார் சே தர்சே தோ கியும் பிக்கடார் சே மானாகு தும் தீஹது கசி ஏசே புரே அம்பி நகி.
1: ओके जी, तो ये प्यारा सा गाना हम आपके लिए जरूर लगा देंगे और दिल की आवाज में बुलाने के लिए शुक्रिया. बुलाते रहिएगा.